செய் பகத் ஜோ துதுபானே நானக தின் கே சத் குருபானே மலார் மஹலா பஞ்சவா பரமேஸ்வர ஹோவா தயால் மேக வர்ஷ அமிர்த தார சகலே ஜீ ஜந்த திருப்தா சே.

ஆய் நான்க குருமுக ஹர பாயா சதா ஹர நாம சமாய் ஸ்ரீராக மஹல்லா தீஜா சுக சாகர ஹர நாம ஹை குருமுக பாயா ஜாய் அனந்தின நாம தியாயிய சஹஜி நாம சமாய் அந்தர ரச்சை ஹர சாச்சு சியூ